வணக்கம், நமஸ்கார, குட் ஆஃப்டர்நூன் அண்ட் அ பிக் வெல்கம் டு இந்தியா டுடே சோ சவுத், வே வி கெட் யூ த ஃப்ளேவர் ஆஃப் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் டுடே joining me are my team of colleagues spread across the southern part of India. Sagar Raj from Bengaluru, a big day for Sagar and me here in Karnataka. Pramod Madhav from Chennai and Tamil Nadu, and we have Apurva Jaichandran also from Vijayawada, and more colleagues will join us from their respective states. Let's kickstart the bulletin right now with big news coming in from the state of Karnataka.

0: Kaveri water dispute is heating up once again. As Karnataka and Tamil Nadu battle over their share of the river, the political temperature is rising in both states. In a dramatic protest in Tiruchirappalli, farmers buried themselves in the dry Kaveri riverbed, demanding the immediate release of water for irrigation. The protesters accused Karnataka of failing to release Tamil Nadu's share of water as directed by the Kaveri Water Management Authority. The Vijay government has now approached the Supreme Court, seeking urgent intervention. Karnataka maintains that it is dealing with its own water constraints and is working to resolve the situation.
1: We are seeking help and cooperation with everybody. These are something beyond government's control, right? Natural calamities, natural disaster, the El Nino, Super El Nino is not in the government's control. So we have to work together to ensure that we give the best possible solution for the people.
0: In Tamil Nadu, leader of the opposition, Udayanidhi Stalin, led a protest in Tanjavur in support of farmers. He targeted Chief Minister Vijay, mocking what he called the Chief Minister's real politics.
2: இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரசை தமிழ்நாடு இல்ல இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறான். அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல. முதல்வருக்கும் தெரியல. அதன்படி பாத்தீங்கன்னா, நமக்கு போன 2 மாசத்துல 42 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும், ஆனா 4 டிஎம்சி தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார். இத பத்திலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்ல, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தால சும்மா இருக்க முடியுமா?
0: The AIADMK has also attacked the Vijay government, questioning why an all-party meeting has not been convened on the Kaveri issue.
3: மன்னாட்டிக்கண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பெருமாளானோர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். விவசாய பிரதிநிதிகளும் அனைத்து விவசாய பிரதிநிதிகளும் அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இந்த அரசு அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை, அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. இது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. ஆமா, அங்கிருக்கிற அரசாங்கம் அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்கின்றது, அங்கிருக்கின்ற விவசாயிகளை மதிக்கின்றது, இங்க இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுவதா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எந்த அனுபவமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தான் ஆகுது. காவிரி நதியில் பிரச்சனை முழுமையா எதுவுமே தெரியாது.
0: The battle is no longer just over water. It's now a battle of prestige. As both states harden their positions, is a solution possible? With Pramod Madhav, Bureau Report, India Today.
4: And while you're seeing the fight continuing over water in Kerala, it's a different fight, a fight for survival amid a heavy rainfall in several parts of the state. River levels are rising across the state, leading to evacuations, people, of course, being stranded in low-lying areas. Chief Minister V.D. Satish convened a review meet. The death toll, unfortunately, has risen to 15. And worst isn't over. The Met Department has forecast more rains in God's own country. Here's a ground report by Shibimol.
0: Kerala is reeling under heavy rains. Multiple deaths, many missing, thousands homeless. And the forecast is bleak. Water levels in all major rivers across the region has risen sharply, triggering fresh flood fears in Kottayam, Pathanamthitta and Alappuzha district. The Meenachil has surged nearly 3 feet overnight, while the Pampa and Manimala continue to swell under relentless rain. At Aranmulla, the Pampa has breached its bank yet again, forcing authorities into another round of evacuations. Officials are now sounding the alarm on flash floods across the entire Pampa Basin, as the river shows no sign of receding.
5: This is very close to the famous temple in Aranmula also, where this main road leading to the temple is completely filled with water. Yesterday also the region was facing waterlogging. Today also the scenes are no different. And you can see the NDRF now using speedboats to rescue some people who are stuck there. We're learning that some older people, elderly, are stuck in the houses there. So they're going there. A high-level meeting was called today by Chief Minister to access the situation, because yesterday there was a relief from rainfall. Even today there's no rainfall, but at night it starts raining heavily, and in the morning the regions are left inundated.
0: In Kottayam, the swollen Meenachil River has created waterlogged danger zones. Homes in Kottayam suburbs have all been inundated. The worst of it is in Pathanamthitta. The upper Kuttanad region is locked in a severe flood crisis, and condition remains alarming.
5: We are here in Valamkulam. This is a region connecting Tiruvalla and Aranmula in Pathanamthitta. Both of these places are one of the worst affected regions. In fact, even though it stopped raining in Aranmula, the waterlogging continues, and it is being said that the place will take some more days to recover from the waterlogging. People living close by says that it did not face waterlogging yesterday, but in the overnight rainfall that lashed this region, in the morning the place is filled with water.
0: Chief Minister V.D. Satheesan has convened an emergency meeting to assess the ground situation.
6: Ella jillagalilum sthithigathikal niyantranaadhinamaanu ennaanu report kittittullathu. പത്തനംതിട്ട ജില്ലയിൽ മാത്രം കുറച്ച് സ്ഥലങ്ങളിൽ വെള്ളം ഇറങ്ങിപ്പോകാനുണ്ട്, ചില പ്രദേശങ്ങളിൽ. ബാക്കിയുള്ള സ്ഥലങ്ങളിലെല്ലാം കാര്യങ്ങളെല്ലാം നിയന്ത്രണ വിധേയമായാണ് നിൽക്കുന്നത്.
0: As a precautionary measure, a holiday was declared for educational institutions in 12 districts of Kerala. The India Meteorological Department has forecast heavy rainfall in the coming days as well, accompanied by strong winds with speeds of 40 to 50 kilometer per hour. With Shibi Mol KG, Bureau Report, India Today.
4: And Keralam Chief Minister V.D. Satheesan, who's been facing flak over pictures that went viral of him attending a feast amid this flood situation, has reacted to this controversy, dismissing all of the criticism. He said very clearly that I was coordinating with all necessary ministers, and that the communication was that they've got things under control. Not just that, he's also lashed out at his political opponent, saying, I didn't know that during previous floods, chief ministers refused to even eat anything. This kind of slander is unfortunate. So the Keralam chief minister hitting back, refusing to apologize or clarify, saying very, very clearly, there's nothing wrong with what I did because I was continuing to work round the clock and track what was happening.
6: ഞാൻ ഈ പറഞ്ഞു തരാം. രാവിലെ മുതൽ എല്ലാ ചോദ്യങ്ങളും ചോദിക്കുന്നത് രാവിലെ മുതൽ 5 മണിക്കാണ് ഈ വിവരം അറിയുന്നത്. 5 മണി തൊട്ട് റവന്യൂ മിനിസ്റ്ററെ ബന്ധപ്പെട്ടു, ചീഫ് സെക്രട്ടറിയെ ബന്ധപ്പെട്ടു, ജില്ലയിലെ ചാർജുള്ള മന്ത്രിമാരെ ബന്ധപ്പെട്ടു, എല്ലാ കളക്ടർമാരെയും ബന്ധപ്പെട്ടു, എല്ലാ മന്ത്രിമാരും സ്പോട്ടിലെത്തി, എല്ലാ MLA മാരെയും ബന്ധപ്പെട്ടു, എല്ലാ കളക്ടർമാരെയും ബന്ധപ്പെട്ടു. നമ്മൾ അങ്ങോട്ട് വരേണ്ട ആവശ്യമുണ്ടോ എന്ന് അവരോട് ചോദിച്ചു, വരേണ്ട ആവശ്യമില്ല എന്ന് പറഞ്ഞു. നമ്മൾ എടുത്ത പ്രോഗ്രാമിന് പോയി. ഞാൻ ഭക്ഷണം കഴിച്ചു പോയി അന്ന് 3 മണിയായപ്പോൾ. എനിക്കറിയില്ലായിരുന്നു, അല്ലല്ല എനിക്കറിയില്ലായിരുന്നു, 2018-ലും 2019-ലും ദുരന്തം ഉണ്ടായിരുന്നപ്പോൾ അന്നത്തെ മുഖ്യമന്ത്രി നിരാഹാരമാണ് ഇരുന്നതെന്ന് എനിക്കറിയില്ലായിരുന്നു. ഞാനൊന്ന് ഭക്ഷണം കഴിച്ചു പോയി. ഞാൻ നിങ്ങൾ എത്ര അപവാദ പ്രചരണമാണ് നടക്കുന്നത്. ഞാൻ 3 മണിക്കാണ് ഞാൻ മലപ്പുറത്ത് എത്തുന്നത്, പൊന്നാനിയിലെത്തുന്നത്, സി ഹരിദാസ് സാറിൻ്റെ വീട്ടിൽ. ഞാൻ അപ്പുറത്തെ വീട്ടിൽ എനിക്ക് ഭക്ഷണം അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു, എൻ്റെ ഒരു ഫ്രണ്ടിൻ്റെ വീട്ടിൽ. ഞാൻ ഭക്ഷണം കഴിക്കാൻ പാടില്ലേ? 3 മണിക്കാണ് ഞാൻ ഭക്ഷണം കഴിക്കുന്നത്. എന്ത് തെറ്റാണ്, എന്തൊരു അപവാദ പ്രചരണം.
4: As VD is at a sarcastic best, saying very clearly that if there's a tragedy, of course I'm tracking it. Did former chief ministers never eat during floods? That's his response to all of the criticism that's come in of pictures of him at a feast and at inaugurations. I'm slipping into a short break here on Super 6. Coming up on the other side, we'll get your details of how actor Bhumi Pednekar who's condemned abuses, has in fact faced a load of trolling online. She's posted a clarification. We'll get you details on that in just a minute.